0: ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
1: Nobody yourself, girl. It's about how you make me feel, you understand. So me can't tell you. Let me bust it straight, you understand. Last Beats Production. Rock MC.

0: ஆர் மை பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
0: ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
1: பியும் ஏக்ரே வேர் குவாரோ
0: மார் மை பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரே மேப்பாச்சோ
0: பிமாரே மேப்பாச்சோ
2: இவான்லாம் யூபிரோ டெல்லா ஆ இரோகா காலு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.